0: டாக்டர் லட்சுமி சந்தனா யூராலஜிஸ்ட், யூரோ கைனகாலஜிஸ்ட், டாக்டர் ஜி ஃபணீந்திர கிரிநாத் எம்டி பீடியாட்ரிக்ஸ்,
1: டாக்டர் எஸ் பூர்ணச்சந்த் எம்டி இன்டர்வென்ஷனல் பல்மனாலஜிஸ்ட் எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேர் டீம்,
2: டாக்டர் பி பிரவீன் எம்எஸ் ஆர்த்தோபெடிக்ஸ், டாக்டர் மாச்சவரிப்பு மகேஷ் எம்பிபிஎஸ் டிஎன்பி எம்எஸ் நியூரோ சர்ஜரி பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், டாக்டர் என் மாதுரி எம்பிபிஎஸ் எம்எஸ் எம்சிஎச் சர்ஜிக்கல் ஆங்காலஜி எஃப்ஐ எம்ஏஎஸ் கேன்சர் சர்ஜன்,
0: விநாயகா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஜேபி ரோட் பீமவரம்,
3: ஸ்ரீ காயத்ரி ஒகேஷனல் ஜூனியர் காலேஜ் கோர்சலு, நர்சிங் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிஎம்எல்டி டிஏஎன்எஸ் டிஎன்எம் டிஓஏ டிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ் கலவு உச்சித ஹாஸ்டல் வசதி கலவு பள்ளிக்கு வந்தனம் பதக்கம் வர்த்தించును కొత్త బస్ స్టాండ్ దగ్గర ఓవర్ బ్రిడ్జ్ ప్రక్కన భీమవరం బన్ శ్రీనివాస్ తెన్నేటి కరస్పాండెంట్ విరించి తెన్నేటి డైరెక్టర్.

மஜாரே அப்பளாலு புலிஹோர தப்பளாலு மஜாரே அப்பளாலு புலிஹோர தப்பளாலு வச்சாரே பாயசாலு.